கணேஷ் ஐண்டா ஆக்கியிருக்காரு. இந்த மச்சானத்தின் மீத தானாச்சிர வக்கத்தூட்டங்களுக்கு நடப்பா. எஃப்எம் 103.1 மெகாஹர்ட்ஸ் கம்பனங்களில் இது ஆகாஷவாணிய மடிக்கேரி கேந்திர. ஸ்ரோத்ருகளே, ஈக ரேடியோ சமய 7:02 நம்ம முந்தின காரியக்ரம இதீக பெங்களூரு கேந்திரத சஹ பிரசாரதல்லி.